சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்.

0: ஸ்ரீ சத்யசாய் பாபா சேஸ்,
1: ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் பி லாங் லாஸ்டிங். டுடே தெர் இஸ் நோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இஃப் யூ ஹாவ் மணி இன் யோர் பாக்கெட், தேர் வில் பி மெனி ஹூ வில் பி ஹெயிலிங் யூ, ஹலோ ஹலோ. இஃப் தெர் இஸ் நோ மணி, தென் ஹலோ becomes hollow. All friends desert you. Is this true friendship? True friendship is like a single life embodied in two bodies. You should make an effort to acquire friendships such as this. While making friends, do not hate anybody. Do not harm anybody.